இலகில் அக்டோபர் டேட்டு சக்சவுன் நேலமன் தமிழில் அக்பே அமியூட்டோலாக சமயம் மற்றாவது சுலகாய குனிக்காட்டில் குடிசானு அப்டிகு